0: பொப்பலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சராலுகா மீ ஆரோக்யானிக்கு சிரே ஓபிலாஷி சை பால்
3: அங்குரம் சித்ரங்கோசம்

ஆகாஷவாணி வரங்கல் கேந்திரம் சித்ரசீம தெலுங்கு சினி கீதால காரியக்ரமம் எஃப்எம் பேண்ட் 103.5 மெகாஹெட்ஸ் பை இப்படி விந்தாம் பெத்தி ஈ சித்திரம் கோசம் ஏஆர் ரஹ்மான் ஸ்வரசாரத்யல்லோ விஷால் மிஸ்ரா பாடின பாட்ட கீத ரச்சன அனந்த ஸ்ரீராம்